0: ஒரு தக தக தக தக தகுன்னு தகுன்னு கினு கினு ரே ஜக ஜக ஜக ஜக ஜகின் ஜகின் கின் கின் ரே
1: ஜக ஜக ஜகின் ஜக ஜகின் ஜக ஜகின்.